தம்பொரு ஸ்ருதிலயயாமம் காலங்களாரிலும் சஞ்சாரராகத்தில் கல்யாணி நடனம்.